அரைக்கு டிப்பு டிப்பு மந்திரா காபரி சீலா, டிப்பு டிப்பு மந்திரா காபரி சீலா. அரே மோரே எங்க நவானா, அரே மோரே எங்க.